ஒரு திரளை பொம்மன டெஞ்சர் பார்ப்பது லேகனம் முனி அங்கே இன்ஷா அல்லா ஜி அஜ்மு பிடிஞ்சும் உலகத்தோ கொள் நோக்கியும் ñëndi ñaan rek ngir si bu ko ndax histoire la boo xamante ni alquran ci boppam moo ko nettali waaye du ay nettali yoo xamante ni dañ ko jëlee ci masàmba.